0: This is Radio Marxist.
1: 您好
2: ，Assalamualaikum. Kim to Mauritius.
3: Namaskar.
4: ஷோதரந்தரிக்கு ஹிருதய பூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.

0: This is Radio Marxist.
1: 您好。
2: Assalamualaikum. Came to Mauritius.
3: Namaskar.
4: ஸ்ரோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
5: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
6: रेडियो मॉरिशस पर दिल से स्वागत है आप सभी का।

எமது மொரிஷியஸ் வானொலி பிரியமான இரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய வியாழக்கிழமை திட்டுக்கும் பகல் வணக்கம்.

0: ஒவ்வொரு வியாழக்கிழமையிலும் இப்பகல் நேரத்தில் ஒளிபரப்பாகி வரும் உங்கள் இரண்டாவது தமிழ் நிகழ்ச்சியை கேட்பீர்கள். உங்கள் மங்கை அருளி நிகழ்ச்சி
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
0: இயற்கை தனிலே பூமி சுழல், அது செயற்கை. காலையில் சூரியன் எழுந்து மாலையில் மறையும், இது இயற்கை. ஒவ்வொரு நாளும் பெருமை மிக்கது, அதிலும்

இந்நாள் அருமை மிக்கது. எமது நிகழ்ச்சியில் பக்தி பாடல்களோடு தொடங்கும்

இதுவரை நீங்கள் கேட்டு வந்தீர்கள் பக்தி பாடல்கள். பக்தி பாடல்களுக்கு பிறகு வருவது உங்கள் வலுவருவாக்கு.

0: நாம் இன்றைய குரல் ஒழுக்கமுடைமை. நம் தேவப்புலவர் திருவள்ளுவர் ஒழுக்கமுடைமை என்று அதிகாரத்தை உருவாக்கி அதில் பல ஒழுக்க நெறிகளை எடுத்து வைத்துள்ளார். அதனால்தான் திருக்குறள் உலக புதுமறை நூல் என்று போற்றப்படுகிறது. இதோ இக்குறப்பாக்களை பாரத்ராஜ் அவர்களை சேமித்திருக்கின்றார். மேலும் இதனை பிரெஞ்சு மொழி பெயர்க்கும். ஒழுக்கம் முடைமை.
1: ஒழுக்கமுடைமை
2: Une conduite morale confère la distinction. Elle doit donc être plus soigneusement gardée que la vie. Estimant la vertu, gardez-la à tout prix. Même si l'on a acquis des connaissances profondes, on verra que c'est elle et non les connaissances notre campagne, ici-bas et après la mort.

0: par inadvertance. Ceux qui ne savent pas vivre en harmonie avec le monde sont des ignorants, quelque grande que soit leur connaissance.
1: சரி, ஒழுக்கம் எப்போதுமே உயர்வு தரும் அல்லவா? ஒருவரின் சிந்தனை ஒழுக்கமாக இருந்தால் அவர்களின் செயல்பாடுகளும் ஒழுக்கமுடையவதாக இருக்கும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. ஒழுக்கம் விருப்பம் தரவான் ஒழுக்கம் உயிரினும் ஒம்பப்படும் எனும் குரலில் ஒழுக்கம் ஒரு மனிதனுக்கு உயர்வை தரும் என்பதை அந்த ஒழுக்கத்தை உயிருக்கு மேலாக மடித்து போற்ற வேண்டும் என இத்திருக்குறளில் கூறுகிறார். நல்லொழுக்கத்தை வாழ்வின் மிக முக்கிய தேவையாக கொண்டு மேன்மையானவர்களாக வாழ்வோம். நீங்கள் ரசித்து கொண்டிருப்பது உங்கள் AM2 மொரிஷஸ் வானொலி, உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சி.
2: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை மொரிஷஸ் வானொலியில் மங்கையர் ஒளி, மங்கையர் ஒளி.
1: இன்சுவை தரும் பாடல்கள், இன்னிசை பாடல்கள் என்றும் இனியவை, அன்றைக்கும் இனியவை, இன்றைக்கும்

இன்னிசை இன்னொலி இசை இன்பமயமானது. ஆம், இசை உடலுக்கு உடற்பயிற்சி, எப்படியோ அவ்வாறே மனதுக்கு இசை. இசை ஒருவரே மகிழ்ச்சியில் ஆட்டும் மனதை ஒரு முகப்படுத்தவும் செய்கிறமாக சக்தி கொண்டது. அன்றுக்கும் இனியவே, இன்றுக்கும் இனியவே, என்றும் இனியவே. திரைப்பட வரிசையில் இதோ வரும் அக்கால படத்தில் வந்துள்ள பழமை வாய்ந்த ஒரு பாடல், பச்சை விளக்கு திரைப்படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். பழம்பெரும் பாடகர் டிஎம் சௌந்தரராசன் அவர்கள் குரலில் வரும் அருமை பெருமை கூறும் ஒரு பாடல். ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது.

நேற்றைய தோல்விகளை பற்றி கவலைப்படாதே. உனது நேர்மையான முயற்சியும் வீடா முயற்சியும் உனது ஒளிமயமான எதிர்காலம் நினைக்கும்.

ஒவ்வொரு புதிய விடியலும் உனது ஒளிமயமான எதிர்காலத்திற்கான ஒரு புதிய வாய்ப்பு. இதோ வரும் பழமை வாய்ந்த மிக ஒரு பாடல்.

நீங்கள் ரசித்து கொண்டிருக்கும் பாகுபலி படத்து பாடல் தீபிகா குரலில். எமது வானொலி நேரம் இப்பொழுது சரியாக பிற்பகல் 1:01 ஆகிறது.

0: உங்கள் மங்கியருளி நிகழ்ச்சியை தொடர்கிறது.
1: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.

சரி மனித வாழ்க்கை பிறப்பிலிருந்து இறப்பு வரை பல வகையான பாடல்களுக்கு உரியதாக அமைவதை காணலாம். குழந்தையை தொட்டி எரித்து ஆட்டுவதற்கு தாலாட்டு பாடல், பூ பெய்தும் சடங்கு பாடல், தொழில்களுக்கு உரிய பாடல், நாட்டுப்புற பாடல்கள், பக்தி பாடல்கள் என்று பல வகையானவை பாடல்கள் பாடப்படுகின்றன. அவற்றுள் தனித்தனி இசையமைப்பும் கருத்தமைப்பும் உள்ளன. இசை இனியது, இசை இன்ப மயமானது.

அன்றைக்கும் இனியவை இன்றைக்கும் இனியவை என்றும் இனியவை திரைப்பட வரிசையில் இதுவரும் விஸ்வாசம் படத்தில் வந்துள்ள ஒரு பாடல். 2019 வெளிவந்த மிக பிரபலமான ஒரு உணவு பூர்வமான பாடல். கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே உன் மீது சாயவா. இது ஒரு தந்தைக்கும் அவரது மகளுக்கும் இடையிலான ஆழமான பாசத்தை வெளிப்படுத்தும் பாடலாகும். பாடலை தாமரை இயற்றியுள்ளார், தி ஈமான் இசையமைத்துள்ளார், சித்சீராம் அவர்கள்

நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கும் இசை மின்னலே எனும் திரைப்படத்தில் வந்துள்ளது. மின்னலே படத்து பாடல் இசை நீங்கள் ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். இதுவரும் இப்பாடலை உங்களுக்காகவே நாம் பெரும் மகிழ்ச்சி

நம்பிக்கையுடன் அன்புடனும் வழங்குகிறோம். பம்பாய் ஜோஷி அவர்கள் இனிமையான குரலில் வரும் ஒரு புகழ்பெற்ற பாடல் இது. இதோ உங்களுக்காக வசீகரா என் நெஞ்சு நிற்க உன் பொன்மடியில் தூங்கினால் போதும்.

தீவிரமான ஒரு காதல் பாடல் இது. காதலன் மீது ஒரு பெண் கொள்ளும் அன்பையும் அவனது அருகாமையும் அவள் எப்படி இனிமையாக உணர்கிறாள் என்பதையும் குறிக்கிறது.

மிக சிறந்த காதல் வரிகள் என்னை ஈர்ப்பவனை அல்லது என் மனதை கருபவரில் என் இதயிற்கு இனிமையான வழி. ஆம், நீங்கள் இப்பாடலை முழு பாடலையும் தொடர்ந்து ரசித்து ரசித்து மகிழ்வடையுங்கள்.

உங்கள் குடும்பத்துடன் இந்த நாளை கொண்டாடி வருகின்றீர்கள், மிகுந்த சந்தோஷம். ஓ மரியா, ஓ மரியா.

0: திங்கட்கிழமை முதல் வெள்ளிக்கிழமை வரை முறை சிசு வானொலியில் மங்கையர் ஒளி. மங்கையர் ஒளி.
1: உங்கள் நிகழ்ச்சி இறுதிக்கு வருகின்றோம். இதற்கு 19 ஆண்டில் வெளிவந்த சிறந்ததொரு பாடல். இனி நோக்கி பாயும் தொட்டா திரைப்படத்தில் வந்துள்ள அருமையான ஒரு பாடல், அருமை கூறும் ஒரு பாடல். மறு வார்த்தை பேசாதே, இனிமேல் வேறு வார்த்தை பேச வேண்டாம்.

இப்பாட்டுக்கும் சிற்றிராம் அவர்கள் குரல் தண்டுலா. வார்த்தைகளை தாண்டி அன்பையும் ஆறுதலையும் வெளிப்படுத்தும் விதமாக இந்த வரிகள் அமைந்திருக்கும்.

இனிய பாடலுடன் நிறுவப்பெறும் நம் நிகழ்ச்சிக்கு அன்பர் பிரீத்தி அவர்கள் வழங்கும் மராத்தி மொழி நிகழ்ச்சி இடம்பெறும். இன்று இரவு 7 மணிக்கு இதே வானொலியில் இதே அலைவரிசைகளிலும் ஒளிபரப்பாகும் உங்கள் 3வது தமிழ் நிகழ்ச்சி சேர்வு நிகழ்ச்சியை கேட்க வருவார்கள். உங்கள் அனைவருக்கும் உளம் நிறைந்த வணக்கம்.

0: This is Radio Marches.
1: 您好
2: ，Assalamualaikum.
3: Game to Mauritius.
4: Namaskar.
5: ஷோத்ரந்தரிக்கு ஹிருதயபூர்வக நமஸ்காரம்.
6: உங்கள் அனைவருக்கும் வணக்கம்.
7: Radio Mauritius पर दिल से स्वागत है आप सभी का.
8: மொரிஷஸ் வானொலியில் இரவு தோறும் 7 மணி முதல் 7:30 மணி வரை இசை அருவி.
9: வானொலி அன்பர்களே, உங்கள் யாவருக்கும் எனது உள்ளம் கனிந்த இரவணக்கம். இது மொரிஷஸ் வானொலி 2 819 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அறை வரிசைகளில் 7 மணி தொடங்கி 7:30 மணி வரை எமது இசை அருவி என்னும் தமிழ் நிகழ்ச்சி ஒலிபரப்பாகும். இந்த நிகழ்ச்சியில் பக்தி பாடலும் இன்னிசை பாடல்களும் மற்றும் ஔவையார் மொழிந்த அருள் மொழியும் தொகுத்து வழங்கப்படும். வானொலி அன்பர்களே, முதன் முதலாக இறைவனை போற்றும் ஒரு தெய்வீக பாடல் ஒன்றை கேட்போமாக.

அருளி அன்பர்களை அடுத்து வருவது ஔவையார் மொழிந்த அருள்மொழி. ஆத்திச்சூடை என்னும் அரிய நூலில் இளமையிற் கல் என்றார். அதாவது இளம் பருவத்தில் நாங்கள் கற்க வேண்டும், படிக்க வேண்டும் என்றார். ஔவையார் said, learn when you are still young. So let us follow the pathway of ஔவையார். வருடியன்பரடி அடுத்து வருவது இன்னிசை பாடல்கள். இந்த பாடல்களின் வரிசையில் பூக்கள் பூக்கும் தருணம் எனும் பாடலை சிறப்பாக ஃப்ளாக் ஊரில் வசிக்கும் முனியன் குடும்பத்தாருக்கு தருகின்றோம்.

வருடைய அன்பர்களை, அடுத்து வருவது எஸ்பிபி பாலசுப்ரமணியம் அவர்கள் பாடிய மனசுக்குள் என்னும் பாடல். இந்த பாடலை பிடித்திருந்தால் சொல்லுங்கள்.

அன்பாருடைய அன்பர்களை நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இன்னிசை பாடல்கள். இந்த பாடல்கள் வரிசையில் இதோ அழகான ராட்சசியே. இந்த பாடலை மலேசியாவில் இருக்கும் சுகன்யா மற்றும் குடும்பத்தாருக்கும், ஹுஷ்மா ஊரில் வசிக்கும் முதலி குடும்பத்தாருக்கும் தருகின்றோம்.

வருடைய நண்பர்களே, நீங்கள் கேட்ட பாடலை முருகன் குடும்பத்தாருக்கும் தரன் தந்த பாடலாகும். நாங்கள் வழங்கி வந்த என்னிசை நிகழ்ச்சி இங்கு முடிவடைய போகின்றது. நாளைக்கு காலையில் தேனிசை அரங்கம் என்னும் தமிழ் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள். உங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.